0: ஆகன ஆந்த பாமியாதீன் வாபீஸ்த ஸ்தாமுவாதீனுபீனுவோத்
1: தாமோ வீட்டில் பாதே வெளிக்கலாம் தாமோரா.